மாதிரி கொண்டுருவேன் மறைக்கு ஆனா இந்தியா கொடுமை ஓய்வுறா ஆனா கொடுத்து வந்துடுவோம் கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல.